ஜனானி அலிக தயிப் சர்மதன் ஜனானி யா ரப்பனா யா ரப்பனா யா ரப்பனா யா ரப்பன ஷ்குர் கஸ்பனான் நஜீம் மினல் அதா தவாமன் குல்லி வலிய சுக்ஃபுல் முனா வ குல்லி சுப்ஹான ரப்பியல் அஸீமில் பர்ரி.